ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா நடந்தார் ஊர் மாதால் கொண்டுழுவன் மறைக்கே அனைந்தியா ஊருங்க ஓயோயரா அடக்க குரோட்டு வந்துடுவோம் மலா சிச்சினா மறக்க பெறுவாங்க.